0: லங்காவை விழாவின் சவசு துணாயி ஹத்தலிஹை
1: லைவ் எஃப்எம் டாட் எல்கே
2: www.liveofm.lk hita pina vana rasa
3: livefm.lk

0: வெங்குலாவ லங்கா விலாவின் பாந்தரே காய்
1: live.fm.lk
2: சைபர் அவகாஷே லாங்கிய ஹதகஸ்ம live.fm.lk
3: live.fm.lk